0: மாஸ்டர் தீவர் புருஷரத்கரும் அபிடில புருஷரத் சஃபல்தா நைதலா சக.
1: आप सुन रहे हैं शिवा रेडियो,
2: सत्यम शिवम सुंदरम, सत्यम शिवम सुंदरम.